பிகுமான வேட அர்ஜுனா, விளக்க மசுரம் இல்ல, இவன் எதிர்சூது சாத்தியவர். ஆனே சேனே மந்தி மார்பள ராணா ராவத்ரு சாமரவி சுவ கண்ணேரு பேட்டைய மன்னேரு யாவது குறத்தை இல்லை. இத்தனை ஒன்று வேளை நான் அஸ்வவன் இவன் நகரையில் விட்டுரு, இவ கட்டோது நிச்சயம். ஆதரவு நமக்கு ஜெயவாதீத்தும் தெள்ளிக்காகோதில்ல. பிகுமான விட்டு குதிரையின் ஹிந்து கரசோது உத்தமாந்த அஹம்சத்வஜ திக்கரிசித அர்ஜுனா. வயசாகினே எனக்கு விரத்தனின் ஹம்சத்வஜா, ஏன் பிராந்து நினைகே? தசநாமோன்னு ஹொத்து ஹெத்து மெறையுவ அசம சாகசி விஷம வீர பார்த்திவர எறைய பார்த்த நன் ஹெசரு கேரதாட்சண சத்ருகளு கூட ஆர்த்தநாத மாடி சரணு பருத்த அந்தாதிரல்லி நமகிதன் எச்சரிஸ்தா இத்தியா. ஏ வருஷத்வஜா, கர்ண தலையனன்னு கரது, வேள மாடபேட, நுக்கிசு நம்ம அஸ்வர நகரக்கு. அனிருத்த பிரத்யும்ன அனுசால்வா சாத்தியகி கிருதவர்மா சுவேகா முதலாதவரு அபார சைன்யத்தொந்திக நாலு கடையது நுக்கி அந்த ஆஜ்ஞை கொடுத்தார். அஸ்வ நுக்கிதே நகரதொழகி பீதி பீதி சஞ்சரித்த அஸ்வமேதல் அஸ்வன்னு கண்டு நகர ரட்சகரு பிகிது தந்து சபையில் நிலைசித்தார். மகான் திவ்ய சபையில் குளித்தானே, 10,000 கம்பங்களில் சோபித்த மகாசபை, சுத்தமுத்த எல்லெல்லி கண்டரூ கூட வீரரு கர்ஜிஸ்தா இருந்தாரு. குதிரையின் நிலைசித்தாரு. ஹணையல்லி சின்னத யாவ தகடினல்லி பரதித்தார். பல்புள்ளவரு காது புதோ சுபுத்தி, ஆ மந்திரி ஓதி ஹேளிதா ஏன் பரதித்தார் குதிரை ஹணைய மேலே.